0: My, this is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum。
3: நமஸ்கார்
4: ஸ்ரோதரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபீ கா.

வானொலி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எவ்வளவு உலகம் கடைந்த வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 819 கிலோ சமத்திலைகளில் ஞாயிற்றுக்கும் தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல், கொலியூர் தத்தன் சிறந்த தமிழ் பாடல்கள் ஆகியவையெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, முதலில் இதோ பக்தி பாடல்.

0: Hollywood Top 10. Hollywood Top 10 with Sundaram.
1: Hollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள். உங்கள் விருப்பமான பாடல்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள்.

0: Number nine.
1: இயக்குனர் சசிவர்க்கத்தில் இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி நடித்துள்ளார். படத்தின் பெயர் 100

0: Number 8. Number 8.
1: நடிகர் ஆர்யா நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் பெயர் மிஸ்டர் எக்ஸ். மனு அனந்த் இயக்கத்தில்

Number seven. நடிகர் இளைய தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம். இது படத்தின் பெயர் ஜெயநாயகன்.

0: Number six.
1: படத்தின் சிங்கா இந்த திரைப்படத்தில் நடிகர் கயால் சந்திரன் நடித்துள்ளார்.
2: குருவி ரிங்குன்னு சுத்துமே.

Number three. இயக்குனர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் அவர்கள் படத்தின் பெயர் லீடர்.

0: Number two.
1: இசையமைப்பில் படத்தின் பெயர் மீச முறுக்கு இரண்டு.
2: இப்படி ஊது

நாம் அளித்து வந்த இன்றைய கலியுத்தத்தின் நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: 819 किलोहर्ट्ज़, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: வானொலியில் இரவுதோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
2: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என் இசைப்பாடல்களும் மற்றும் பல சுவாரஸ்யமான விடயங்களும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். முதல் முதலாக இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னும் நன்னாளில் சிவபெருமானை போற்றும் பாடலை கேட்கலாம்.

வருணி நண்பர்களே, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. மாற்றம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாற்றம் நல்லதை நோக்கி

0: இருக்கும் பொழுதே நாமும் அதையொட்டி நடை பயணத்தை மேற்கொண்டால் நம் வாழ்வும் இனிமையாக இருக்கும் என நம்புகின்றோம். இதோ ஹரி அவர்கள் பாடிய மாற்றம் ஒன்றுதான் மாறாதது.
1: எதிரிகளை ஒழிக்க

மாற்றம் ஒன்றுதான் மாறாதது மாறுவதெல்லாம் உயிரோடு மாறாததெல்லாம் மண்ணோடு பொறுமைகள் தண்ணீரை கூட சல்லடையில் அள்ளலாம் அது பனிக்கட்டி ஆகும் வரை பொறுத்திருந்தால் பணத்தால் சந்தோஷத்தை வாடகைக்கு வாங்கலாம் விலைக்கு வாங்க முடியாது பகைவனின் பகையை விட நண்பனின் பகையே ஆபத்தானது சூரியனுக்கு முன் எழுந்துக்கொள் சூரியனையே ஜெயிப்பாய் நீ என்பது உடலா உயிரா பெயரா மூன்றும் இல்லை

போகலாம் என்பவன் யஜமான், வா போகலாம் என்பவன் தலைவன். நீ யஜமான தலைவன். நீ ஓட்டம் பிடித்தால் துன்பம் உன்னை துரத்தும், எதிர்த்து நில், துரத்திய துன்பம் ஓட்டம் பிடிக்கும். பெற்றோர்கள் அமைவது விதி, நண்பர்களை அமைப்பது மதி. சினத்தை அடக்கு, கோபத்தோடு எழுகிறவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். நண்பா, எல்லாம் கொஞ்ச காலம்.

வருடைய அன்பர்களே, இன்னிசை பாடல்களில் அழகான அரக்கனா, இதோ டி இமான் அவர்கள் இசையமைத்து ஜோனிதா காந்தி அவர்கள் பாடிய அழகான அரக்கனா என்னும் பாடலை கேட்கலாம்.

ஆம் அன்பர்களே, இதோ தாஜ்மஹால் ஓவிய காதல் இந்த பாடலை சிறப்பாக ஃப்ளாக் ஓரில் வசிக்கும் ரங்கன் குடும்பத்தாருக்கு தருகின்றோம்.

வானொடி அன்பர்களே, நாம் வணங்கி வந்த இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி முடிவடையப் போகின்றது. முதல் முதலா என்னும் பாடலுடன் நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.